கிரேகவர கம்போ கிரேவர கம்போ ஜிபிரி நம்பர் நக்கலாம் கிரே கம்போ மாபசுமாயின்றி காடு மத்த நக்கலாம் கிரே கம்போ ஒரு வார் கும்பிடோ ஜாக்கலாம் கிரே ஆடு மத்த நக்கலாம் கிரே அது வரட்டி மத்த நக்கலாம் கிரே வர் கம்போ ஒரு வார் கும்பிடோ மதாமாதேகோ துருவாவரோ இமருவந்தினோ அல்பரிஜபாத்தோ அந்த கலவல் தர்ஃபேரோ மாமா பொர்ரமோ ஹேத்தனா கொண்டேகோ அல்வாய் தரியோ அல்வாய் குசோக்குலோ குர்போன்ற ஜவுரோ எய்யா போஞ்சோ தேவருவானோ ஏமா குருண்டோ பெருமா ஹொச்சுரோ அல்வாய் சிங்குடோ அல்வாய் பாதலோ அல்வாய் பாத்தலோ மூசா ஜோகோ மூசவரியாகோ வராசரோ ஒரு குரோபரத்

எதிர்த்தோம், அனர்த்தங்களை எதிர்த்தோம். தனமிழி தனமிழி ஜோடி கடந்த செய்யும் சார்தா.

செய்தி வைக்க சிறகோடு நாமக்கு இன்னொரு நாரம் ஒன்றும் இதை கேள்வி வைத்து சேர்ந்திருக்கேன்.